0: ஒரு கெஜ்ஜ கட்டந்தா
1: கிரியமா ஜோஜோ
0: கெஜ்ஜ கட்டந்தா கிரியா சுவாதரமாவா.

0: ஹிரியஸ்வாதர் மாவா ஜோஜோ அவர் கிருகே ஜீகணவா
1: கடோவரே ஜோஜோ
0: அளவேட சின்னாவே அளவேட ரன்னாவே ஜோஜோ
1: அளவேட கிரியா மாபோலோனே ஜோ